0: இஸ்லாம் தீனக்கு சுல்ஹா இருக்கம கோவாதா சுல்ஹா இருக்கம் கதீன்
1: இஸ்லாம் தீனக்கு எம்மெஹா இன்சானுங்க ஹக்குதகம் இஹ்திராம் குரும கோவாலா ஏ ஹக்குதம் எம்மெ ஃபுரிஹமய ரக்கா திரிகொத்தே தீன்
0: இஸ்லாம் தீனக்கு ஓகா திரிகம் கதீன் ஹருகஷி அமல்தகா அணியாவிர அமல்தகா துர்ஹெதுவம அங்கவஃபாவா தீன்
1: இஸ்லாம் தீனக்கு இன்சாஃப் கதீன் எம்மெ ஃபுரிஹமய இன்சாஃப் قائم கொத்தே தீன்

0: அத்தனை ருபியா ஏதோ கொல்ல கொம்பு தெமாக்கும் ஏடிவியும் ஹோதம்.
1: ஏ கொடுக்கு ஃபாத ஜெயிலமா ஆரம் இங்கே கேரி கத்தி மே மீ ஹே உந்துகு வாணு ஏனா ஜா பின் நம்பர் நுஃபெண் ஹிசாபே கண்டி பெமாணி
2: ஆ
3: கோபா மிதா ஹுன டஸ்ட்பின் ஏரிதோ மே வெஸ் டஸ்ட்பின் கண்ணு லாமாணி
4: ಗಡಿನ ಒಗಡಿ ಫಣರ ಮಿನಿಟ್ ಅಡು ಸಂತೆಗೆಂದವಣಿ ದಿವಿರಾಜ್ ಜೇಗಾಡು
5: ಅದುಗೆ ರಾಜ್ಯ

0: பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். நியமத்தகவரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹம்துக்ரம் நியமத்தகவ குரவி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் அஸ்ஸலாம் லமதி துஆக்ரம் அதி ரசூல் பேகுன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆக்ரம் தி ராஜே ஹஜ்ரத் ரைஸுல் ஜம்ஹூரியா அவர்களும் மேடம் சாஜிதா சிஇஓ மினிஸ்டர் வடாந்தி பேட் மிஹா டாக்டரும் வடாயத்திப்பி மிஹா இஜத்தரி பேஃபுளும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து. அவனுக்கு மீ ஹாஸ்பிட்டலுக்கு இத்துக்கு பலியே பேசண்ட்டுக்கு ஹைசியத்தும் தேஹாஸ் தேவிஸ் ஜூன் மஹு இத்துக்கு ஆப்ரேஷனே என்ஜோகிராம் இது மிக ஹைசியத்தும் இது மேங்க ஹவுதி மிக ஹைசியத்தும் படலங் வேணும் வா வாஹக்கே புடலி முகே உஃபா மீ அது மீ போடியம் அங்காஸ் ஒட்டி ஹுரே லிபுணு மீ ஹேகி கொத்தும் எமே ஃபுர்த்தமா மீ ஃபுர்சத் அழுகுண்டா தேவி கமட்டக்கா மீ ஹாஸ்பிட்டலுக்கு மீ சென்டருக்கு எம்மிஹா மேனேஜ்மெண்ட்டுண்ணா அது எம்மிஹா பேஃபுண்ணா சுகரபுடா சுகரு தண்டமா ஆசக்கோ மீ ஷரஃப் அழுகுண்டா திவ்வுமா அழுகுண்டு எம்மே கேங் அழுகுண்டு பேசண்ட் அவுண்டுக்கு டாக்டர் மிக்தாத் ஷரீஃபா அது ஹாசக்கோ வரப்பட சுக்குரு தண்டோ அவுண்டுக்கு மிக்தாத் அவுண்டு மிக்தாத் ஆதம் அவுண்டுக்கு டாக்டருக்கு மிக்தாத் ஷரீஃப் எஹ்விமா வர எம் அணிஹிங் திமாவி கொத்தும் இத்திவாகே நு கமஸ் விதானி ஃபாரிக்கா எஹ்மா அவுண்டு தேவே தெமி ஹுண்டபேஸ் மீ திமாவி வர ஹெங்காலி கொத்தக்க எஹ்விமா தேஹாஸ் தேவியும் ஃபெரிகே அழுகுண்டு ஹாமா கொம்மி திம்மஹும் திம்மஹும் ஃபெரிகே ஹாஸ்பிட்டல் ஆமா தக்கமும் என்னே ஹம் ஹாஸ்பிட்டல் டாக்டருக்கு லஃபை அரிசாதுக்கு மதி ஆமா நோட் கொஃப கொம்மி ஃபார்ஸ் அழுகுண்டு விதானி தென் ஹம் அழுகுண்ட ஆதிவேணி கொந்து ஹக்குந்தோ ஹாஸ்பிட்டல் குழுவானே குழுவீமா அழுகுண்ட ஆதிவேணி கொந்து ஹக்குங்க அழுகுண்டு தென்னவீமா ஹாஸ்பிட்டலும் அழுகுண்ட பெயின் பண்ண ஹவுஜஸ்வா தெவ்வீமா தத்துர் ஃபத்துர் உண்ண கோத்தும் அழுகுண்டு சுட்டி உண்ண கோத்தும் அழுகுண்ட ஆதிவேணி துஹே பல்லவாஃப அழுகுண்ட அப்பாயின்ட்மெண்ட் ஹவுஜி சாதிப்பேன் ஹேமா ஹாஸ்பிட்டலும் இது ஹோதுமுகே ஹோதி மீஹெக்கு ஹைசியத்தும் அழுகுண்டு தன்னவாணி ஹாஸ்பிட்டலுக்கு தாரி கொத்துண்ணா அது டாக்டருங்க டியூட்டி தக்கா அது ஹாஸ்பிட்டலுக்கு ஹெனிஹெங்க அந்தத்த ஹமஜிஃபை கொத்தும் ஹமா வர வர ஃபுரிஹம கொத்தெக் அழுகுண்ட ஏக்கம் கொத்தெவ்வி அது அழுகுண்டு கபூல் குரா கொத்துக்கா அழுகுண்டு நூனஸ் ஹமா மீ ஹாஸ்பிட்டலும் இதுமே மிஃபதக் இதுமே ஹோதி உரிஹா பேஃபுண்ணா மீது கந்த பட்டவாணி ஏன் கமரே அழுகுண்டு கபுல் குரணி ஹாசக்கோ மீ பலீக இதுமே ஹோதி ஏன் பேஃபுண்ணா மீது கந்த குரவாணி மிகு தக்கம அழுகுண்டு கபுல் குரணி அது ஹமா எஹ்மே அழுகுண்டுக்கு ஃபெமிலிக ஹமா மிகுத்த மீ இத்துக்கு பலீக இதுமே ஹோதா திம்மிஹக்கே பவுளே எத்தெமிஹம் அசைக்க குர எத்தெமிஹம் உழைஞ்சி மதி ராஜ்யத்திரேக அணுக்கு மாலே ஹேமா அழுகுண்மே ராஜ்யத்திரேக உழைய தெமிஹுன்னக்கி ஹம யகீனும் வச ஹம ஹிதுமே ஹம மீ ஹாஸ்பிட்டலுக்கு மீ சென்டரும் ஹோதமந்தா தெமிஹம் எங்கே வாயிருக்கு ஹம கொம்மை ஃபாரக்கு அழுகுண்மே மீ அண்ணனி ஹம மீ கொத்தம் அப்பாயின்ட்மெண்ட் ஹம ஜெயிகிங் ஹம மீ தன ஹாசக்கம் மீ கொத்தம் மீன் தக்கமும் கேஸ் மீ மீக திம்ம ஸ்கூரிங் அழுகுண்டு ஹந்தாம்பணி அழுகுண்டு வேவே ஹம குல்லியக்கம் ஹம மீ நோமல் கோங் ஒரேஃபா ஹம குல்லியக்கம் வர ஹெங்கா கொத்தக்கம் ஹம மசக்கத்த உழுணுக்கோ வெட்டோணி வெட்டிகெந்தே ஹம வர எமர்ஜென்சிக்கும் ஹம எதிரே தம்வர் விசாருக்கு மூவா தக்கண்ணு வாடுதே ஹம கொம்பேக்க ஸ்மேஸ்கே அவ கீ கொல்ல ஹம சிம்பெலாஸுக்கு அழுகுண்டு மேங்க ஐ ஆஸ் பெலீருக்கு ஹித்துக்கு விந்து மாபடங்க அவசியப்பாரி என்னமே சம எதேக வஸ்மிதாக இதுமெத்த அவுண்ட் மேங்க அவதுக்குரிய ஹம அது கேபனா ஹெங் ஹம ஃபலுங்கொஸ்மா அணி தண்டவாணம் ஹம வர சுக்குர் வரைக்கமா பலாகண்ண கால் கொத்தக்க ரேகோஸ்மா வர தம்பர் கால் கொத்தக்கம் ஒரு ஹா டாக்டர் மடாகெங் ஹம ஏகந்தத்த வெள்ளி வர ஹெங்க ஆகோத்தக்கங்க ஹேமி மஹாசக்கோ மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு ஹா பேஃபுள்னஸ் வர பட சுக்குர் தண்டவங்க அது அவுண்ட் தண்டவாணி அமிதாக மினிஸ்டர்ஸ் இன்னும்மா எக்கோ ராஜ்ய தெரியக மீ மிஹிந்தி மாவா மீ ஹார்ட் பேஸ் பேசண்ட்டுங்க கேஸ்தவுக ஆசந்த ஹமஜஸ்ம தேவுமா அது மிக கந்தத்தகஸ்தி வேஃபுளுங்க எஹி திரிக்கங் தங்கொழ பொட வல்லவாரிதே எய் அழுகுண்டுக்கு தஜுரிவாமி தென்னவி அழுகுண்டுக்கு ராஜ்யத்திரேக கவுன்சிலுக்கு மசிய குரா மிக ஹைசிய தும்பஸ் மிஹிந்தி மாவா கந்தத்தோக ஆசந்த ஆமாம் வரங் அவஸ் ஏன் நமஸ் மீ அக்கல ரையத்துக்கு ஹைசிய தொண்ணூத்த ரையத்தும் ದೊತ್ತ ಬಲಿಮಿ ಹಾಗೆ ಆಯಿಲ್ಲ ಹಾಗೆ ಏನೋ ತನವಸ್ಕಂಗ್ ಹಿನ್ನೋ ತನವಸ್ಕಂಗ್ ಇದನ್ನು ಇದು ವಹಿಸಿ ಅಳ್ಗುಣ ಮೆನ್ನಂಗೆ ಯಾಕಂದ್ರೆ ದಿಮಾವ ದೇಜ್ಜಿ ಹಿರು ಅಳ್ಗುಣ ಮೆನ್ನಂಗೆ ಇದೋ ಏನು ಅಂಟಾಲಿವನು ಎರೆಗೆ ಅರೆಜ್ಜಿ ಫಂಗ್ ಹೇಮಿಮ ಐಫ್ ದೇವ್ರಿಗೆಲ್ಲ ಅಸ್ಕಮ್ಮೆ ಹೇಮ ಐಕಂತ ತೋಗ ತಂಕೊಳ್ಳಿ ಬೊಡ ಹಾರ್ಟ್ ಪೇಷಂಟ್ ನಂಗೆ ಹಾಸಕು ಅವನ ಬಿಹದ ಬೋಡಿಯ ಮೆಗ್ಗ ವಿವಾಹಕ ಮೀ ದಣ್ಣವಾಲಿ ಎಗ್ಗುತ್ ಕಸ್ ಮೀ ಹಿದ್ ಮೆಗ್ ದೌಲತು ಹಮಜಸೋ ಅಣ್ಣ ಉಸೋಲ್ಗೆ ತೆರೆಯಂಗೆ ಇಲ್ಲಿ ಅಸ್ವಾಸ ಅವಬೆಂಗ್ ಹೊಯ್ಗೆ ನೋ ಹೆನ್ ನಮ್ಮ ವೆಸ್ ಹೆನ್ ನಮ್ಮ ವೆಸ್ ಹಮ ವಿ ಹಾವಸ್ ಪುಡಕಂಗ್ ಏಕಂಕಮ ತಂಕೊಳ್ಳಿ ಬಡ ಸಮಕಂದೆ ವಾರೆ ಮೀ ಹಿದ್ಮತಿಕ್ಕಿ ಅಳ್ಗೊಂಡು ದಣ್ಣವಾಣಿ ಹಮ ಮೀ ಮೀ ಮೀ ಕಹಲ ಮಿಹಾ ದಿಗು ಮುದ್ದತೆ ರಾಜ್ಯ ಬಲ್ಲಾರ ಮೀ ದಿಗುಮುತ್ತ ತೆಂಗೆ ಅಥವಾ ದಿಹಾಸ್ ತೇವಿಸ್ ಆ ದಿಹಾಸ್ ಸೋಳ ಫೆರಿಗೆ ಮೀ ಹಿದ್ಮ ಮೀ ಹಿಸಾಬ ಆಯ್ರುಗ ಮೀ ಮೀ ಕುರಿಯರಾಹುರಿ ಹಿದ್ ಅಥವಾ ಬಲ್ಲಾರ ಮೀ ಹಮ ವರ ವರ ವರ ಬಡು ಕುರಿಯರು ಮೇಕೆ ಹೆಮೀಮ ಮೀ ಹಿದ್ಮೆಂಗ್ ಹೋದಿ ಮೀ ಹೇಗೆ ಹಾಯಿಸಿ ಅತು ಹಮ ಮೀ ಹಾಸ್ಪಿಟಲ್ಗೆ ಅನ್ವತ್ತ ಮೀ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ಗೆ ನರ್ಹುಣ್ಣ ಡಾಕ್ಟರುಣ್ಣ ಅದು ಅಟೆಂಡೆಂಟ್ನ ಮೀ ರಿಹಾ ಬೇಫುಳು ಮೀ ಬಲಿಮಿ ಹುಂ ಬಾತಿ ಬಾತಿ ಬೇ ಲಿಪ್ತಕ್ಕುಗ ಮಸಕ್ಕೆ ಕೊರಬು ಮಗ ಬೇಫುಳುಗೆ ದೇವಿ ಹಿದ್ಮೆತ್ತಕ ಬೇಫುಳುಗೆ ಗಾಯಕಮ್ಮ ಉಗ ಅತಿರಿಕಮ ಅಳಾಲಿಮ ಮಿಕಂಕಮ ಕಿ ಹಮ ಅಳ್ಗುಣ ಹಮ ಕಬ್ನ ಹೆಂಗ ಹಮ ಸುಕರು ಇರ್ಕಮಾಯ್ಕು ಹಮ್ಮ ಬದಾಕಣ್ಣ ಹಮ ವರ ದೊಗು ಮಿಕಾಲ್ ಬೋಡಿಯ ಮಗ ಹೊರಗೆ ದೆನ್ನು ಮಕ್ಕಿ ಸಮ ಕೈಬ್ರ ಗಬೂಲ್ ಕುರಂಗ್ ಹಮ್ಮ ದತಿವಾರು ಕಮ್ಮ ಹೆಮ್ಮಿಮ್ಮ ಹಮ್ಮ ಎ ಹುರಿಯ ಬೇಫುಳ್ ನೋಸ್ ವರ ಸುಕರು ಇರ್ಕಮಾಯ್ಕು ದನ್ನವ ಹೆಮ್ಮಿಮ್ಮ ಹಮ ಕುರಿ ಹೆಂಗೆ ಹೊತ್ತಾಗಿಸ್ತಿ ಬೇಫುಳು ತಿಕ್ಕುರವ ಮಸೆಕತ್ತುಗ ತಿಬುರ ಅಫುಲ್ಲಾ ಬುರ ಮಸೆಕತ್ತುಗ ಅದ ಡಾಕ್ಟರ್ ಕುರವ ಬರ ಮಸೆಕತ್ತುಗ ಅಳ್ಗೊಂಡಂಗೆ ಅಳ್ಗೊಂಡು ವರ ಗಿನಫಾರ್ ಮಿಗ್ದ ಸರಿಫೋಸ್ ಅಳ್ಗೊಂಡು ದವತ್ ಅರ್ವಾಫಿಂಗ್ ಅಳ್ಗೊಂಡಾಕಿಗ ಕುಡ್ಕೊ ಮಸೆರು ಕಮ್ಮ ಜಸ್ಸಾಲ ಮೀ ಮಜಾ ಕೊಲ್ಲ ಮಸೆಕಮ್ಮ ವಿದಾಳ್ವಿ ತಿವಣ್ಣೆ ದಾ ಮೀ ವಾವತ್ತೊಳ ಹಾಮ ವಿಸ್ನುದೇವೆ ಗಿನಫಾರ್ ಫರ್ಯಾಗ ತಂಗೊಳಕ ದಾರ ಕಮಸ್ ಪೇಷಂಟಕ ಅವ್ರೆ ಇಬ್ಬರು ಅಣ್ಣ ಬೆಸ್ಟಿ ಹೆಮೀಮ ಅಳ್ಗೊಂಡಂಗೆ ಇವಳು ಬಾಬುರ ಕಂಗ್ ಏಯ್ ಅಳ್ಗೊಂಡು ತಿಮ್ಮಸ್ ಬಂದೆ ವೇಟಿಂಗ್ ಲಿಸ್ಟ್ಗೆ ಹೊಂಡಂಜೆ ಹೇಳು ಹೆಮೀಮ ಅಳ್ಗೊಂಡಂಗೆ ಹೇಗೆ ಹೊಟ್ಟಿ ಬುರಕ ಹೆಮೀಮ ಆ ಕುರಿ ಹಂಗೆ ಎತ್ತಾಗತಿ ವೇಫುಳು ಪುರವ ಬರ ಮಸೆಕತ್ತುಗ ಮ್ಯಾಂಗಲ್ಲ ಬರ ಕಾಯಿಲ್ಲವ್ವ ಆ ತಿ ವೇಫುಳು ತಿಪುರವ ಮಸೆಕತ್ತು ಕುರಿ ಇತರ ಫುಳ ಕುರುಮಗೆ ಇಬ್ಬರು ಕುರವ ಮಾ ತೌಫೀಗಿ ಬಿ ಇಲ್ಲ ಇಲ್ಲ ಬಿಲ್ಲ ಅಲಹಿ ತವಕ್ಕಲ್ ಅಲಹಿ ಮುನೀಬ್ ಅಸ್ಲಾಮ್ ಅಲೈಕುಮ್ ವರಹಮತುಲ್ಲಾಹಿ ವರಕಾತ್.
1: ಶುಕ್ರಿಯಾ ಮಿಗ್ದಾದ್ ಆದಮ್. ತೆಹಿಸಾ ಕುರವೆ ಅಗುಹೊರೆ ಬಸ್ಕೊಳಕಿಯೇ ಅಳ್ಗೊಂಡ್ ಮೆಣ್ಣ ಮಸಕ್ಕತ್ತು ಗ್ಯಾಕುರಿ ಅದ್ಯುಮ ಲಿಬುಣು ವರ ಬೊಡು ಹೆವರೆ ದೆನ್ ಕುರಿ ಮೊಯ್ ನಂಬರಕ್ಕೆ ನ್ಯಾಷನಲ್ ಕಾರ್ಡಿಯಕ್ ಸೆಂಟರ್ಗೆ ಆ ನಮಾಯಿ ಲೋಗೋ ಇಫ್ತಿತಾಹುರು ಲೋಗೋ ಇಫ್ತಿತಾಹು ಕೊದ್ದೆವು ಎದಿ ರೈಸುಲ್ ಜುಮ್ಹೂರಿಯಾಗೆ ಅಂಬಿಕಮಲು ಮೇಡಮ್ ಸಾಜಿದಾ ಮೊಹಮ್ಮದ್ ಗ್ಯಾರಿಹುಂ ವರಂಗ್ ಅದಬ್ ವೇರಿ ಕಮಾಯಕು ಎದೆ ರೈಸುಲ್ ಜುಮ್ಹೂರಿಯಾಗೆ ಅಂಬಿಕಮಲು ಮೇಡಮ್ ಸಾಜಿದಾ ಮೊಹಮ್ಮದ್